0: வணக்கம், நமஸ்காரம், நமஸ்தே, குட் ஆஃப்டர்நூன் அண்ட் அ பிக் வெல்கம் டு இந்தியா டுடே ஷோ. சவுத் ஐம் நாகார்ஜுன் துவாரகநாத் அண்ட் ஜாயினிங் மீ ஆர் மை கொலீக்ஸ் வே வி கெட் யூ ஆல் தி நியூஸ் தட் டாமினேட்ஸ் த சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. வி கெட் யூ கிரைம், என்டர்டெயின்மெண்ட், பாலிடிக்ஸ், சினிமா, everything under the sun in the next 30 minutes from the southern part of India. And joining me today are Sagai Raj from Bengaluru, Pramod and Anuga from Chennai, and meanwhile in moments from now we'll have Shibi from Kerala also and Bashi from Telangana. Let me go to the team of colleagues as to what do they have in store for today's show south. Sagai Raj, to you first. What do we have from Karnataka and what's the top headline today?
1: Even after the cabinet expansion in the state of Karnataka, trouble mounts for the state government, where the leaders from the state